லபான போர் நாளிட்டோம் மங்கோல் சிங்க்ரோ கிலுனலுன் அர்ஜிக்லோ தங்கலோ கர்பிலுன் பானலுன் கிரோட் கி பர்ஜுக்கே லபான் சி கங்டோனிக்லோ லாக்கே ஆகாஷ்வாணி டிஃபு ஜாய்மே கி பச்சடக் பண்பம் லக்கே எஃப்எம் பெனலோங் பென்